0: சத்தி காட்டுறேன். ஒரு டீ போடுங்க.
1: கடைக்காரன் கடையில் டீ கிடையாதுரா.
0: சந்தை பொண்ணு சீக்கிரம் போடுங்க.
1: உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா?
0: ஆடு விக்க போறேன்.
1: உனக்கு ஏதா நான் ஆடு?
0: சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன்.
1: ஆட்டை தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா?
1: டேய், 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய், சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபாய் ஒரே ரேட்டு.
0: உங்களுக்கு
1: கொஞ்சம்
4: முக்கவாசி ஆடு காவாசி நாயே.
3: ஐயோ, முச்சுடு நாயங்க.
4: ஐயோ

0: எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
1: இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட நாலு சாச்சாத்தானா?
0: அரே, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
2: வரமாட்டாங்க.
3: அண்ணே,
2: இவங்க வரல.
1: என்ன மாட்டி விடுவாங்க?

0: என்னண்ணா செல்லமுத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7.5 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: அதான்
0: மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த?
1: அது மாமியார் தான். 8.5 ரூபா.
0: 8.5 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன்.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா. ஓ அக்கா.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திங்களா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: அந்த பானை வா. இப்ப ஊத்துங்களா.
1: பக்கோடா கேக்குறான்.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிக்கடிங்க, அங்க போய் அடிங்க.

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண? சரிமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறக்கு வர்றானுங்க திருநா.
1: சரியாதான செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிடுச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறல. தூமச்சா பேசுறா. நீ மணி யோசிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறேன்.

0: பா, ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்.
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களாண்ணா. காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களாண்ணா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீஸ் ஆட வந்தீங்களாண்ணா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: இந்த சைக்கிள்ல
2: சைக்கிளுங்க.
0: இத இங்க. ஐயோ, ஏன் சைக்கிள் காணமே? ஐயோ, ஏன் சைக்கிள் காணமே? ஐயோ, எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கே.
2: தட் இஸ் பகவதி.
3: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
3: சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
3: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை, பா அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா.
3: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா, இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாக்கி போ?
2: எங்க போறது?
3: ஃபாரின் போ.
2: டாக்லெஸ் வர்க் மோர்.
3: டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ, உன்ன அப்பப்ப காட்டி அமிச்சிடலாம். அம்மா

இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: உடனே சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு நாளா தெரியும், நாளா தெரியும், மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும். சுத்த விட்ட
1: நான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொல்லல.
0: மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல். எந்த ஹோட்டலுக்கு ஏத்து அப்படின்னு
1: சொல்லி வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல் சொல்லலையா?
0: டச்சி தக்கியா இருங்க. முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா? இம்மா பெரிய வாய தாரு பூசணிக்கா உங்களை எல்லாம் வச்சு இஸ்தி உடனே புண்ணா போச்சா?
1: திரும்ப இறங்க முடியும். பேசுறான் பேச்சு. ஏ வாட்ச்மேனே கொஞ்சம் வெளியே வாப்பா.
0: வாட்ச்மேனா? என்ன வேணும் உனக்கு?
1: ஐஜிய பாக்கணும்.
2: சென்ட்ரி.
0: அம்மா
2: யாரு அவங்க?
0: குமாரசாமி அக்கா பையன். இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
2: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
1: என்ன
2: பாரு குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க.
1: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
2: ஐயோ இவருதான் அவர் அக்கா பையன், நான் ஒரு பொண்ணு.
1: ஆமாமா நான் தான் உண்மையான அக்கா பையன்.
2: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
1: என் பேர் மாரசாமி செட்டியார்.
2: ஒண்ணு இல்லப்பா.
3: ஆமா
1: இவனா? இவே இப்ப இங்க வந்தா
3: கூப்பிடுறோமா?
2: என்ன செட்டியா இருக்கு, குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு.
1: எது? இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேர நேரா வச்சு விசாரிப்போம்.
2: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரை இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
1: என்னது? எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா?
2: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியா இருக்கு?
3: ஒரு நிமிஷம் போடுங்கம்மா.
2: உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
1: ஆமா பழனிசாமி.
2: அவன் தான்
1: என்ன
3: சொல்ல வர?
1: இல்ல நம்ம ஊர் ஊர் நீல.
3: நான் ஃபிளாஷ்பேக்கா?
1: நீ நானும் குளிக்கும் போது
2: எனக்கு கொஞ்ச நாள் இருந்து சுத்தி பாக்கு.
1: ஐயோ உனக்கு நான் சுத்தி காட்டுறேன்.

0: உட்காரு.
1: இருங்கப்பா.
0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
2: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தனா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
2: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
3: அவங்க பேரும்
1: கோக்குமாக்கானவன்.
3: குளிக்கு
1: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
3: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகளை தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
4: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
3: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: அழகான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

கொடிப்பறக்கும் குப்புத்துல பசுமரக்கும் அடிச்சா

0: திறக்கட்டுமா?
1: டேய் ஒரு நிமிஷம், நான்
0: சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: டேய் மப்பல் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: குழந்தைய கொடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு? அந்த போர்டில் என்ன படிச்சு பாருங்க.
2: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
1: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தையும் அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
3: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்டா ஆயிரம் இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த?
4: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
3: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றிய?
5: இது உண்டியல்டா.
3: யோ, நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
3: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு
3: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
4: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
3: நிறுத்துங்க, நிறுத்துங்க. சவுண்ட கேட்டில்ல, இப்ப என்ன சொல்றேன்?
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
3: நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிடுறேன், இல்லனா தலையே வெடிச்சிரும்.
1: ஆமா ஆமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூபதி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க,
1: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவரு அழுவாரா, இவங்கள பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சான்.
2: ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க, வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக்கானேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளோ பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம். கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கோளம் வச்சு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையிலே கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சம் வாங்க வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சரி போறேன்னா, நான் வேணா டெய்லி 1 hour உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியல என்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்ல மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீயும் சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
4: போற
5: நம்ம வீக்னஸ் வீணாவில் போச்சு.

கும்பும் மாடு தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிக்கிற ஊருசனோ கொண்டாட போகுதைய.

0: மேலே சொல்லுனா
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழ விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
0: என்னது
1: மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் எடுக்கணும் சொல்ல மறந்துட்டு போயிராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்ன
2: சுட்டதுனே தெரியலையே.
1: நல்ல வேலை அவன் கயிற்றுல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அட நம்ம ஆரம்பம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற?
2: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல வயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்க, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பேன்.
1: அது எவ்வளவு விலை ஆகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவாய் இந்த மார்க்க மாட்டீங்க பேராண்டி, முறைக்கிறியா பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்மும் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு 50 ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களே ஐயா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
3: யாரு? கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
3: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
3: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேன்னு அதுல கலரா கலந்து வச்சேன், அத குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
2: வடக்கால போறதா தெற்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
4: அப்படிதான் மருத்துவமனைக்கு
1: செல்லும் வழி.
4: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு.
1: ஆமாண்டா, அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இதா தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி, பாடி தொலை.

இப்படி சூடு.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாதே.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
3: என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கண்ணிழந்து கொண்டாடினே. மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே. இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம்.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நே

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

0: அம்மாடியோ. தனநன தனநன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை

தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா. இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: மச்சவா வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சம் வா வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

0: கட்டேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச அந்த கைய
1: வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல்ஸ் இருக்குன்னு தானே சொல்லி கொடுத்த. அப்புறம் பாத்தீங்களா

கண்ணாட்டி நீ வச்ச கருவாட்டு குழம்பு பொண்டாட்டி கேட்குதடி என்னோட உடம்பு.

சந்தோஷம் அனுபவிப்போம், இதுக்கு என்னடி கேள்வி? சாராயம் சந்தாரம் வா மச்சவா வண்ணார்ற பேட்டை.

0: என்னப்பா என்னாச்சு?
1: ஆத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு இருந்தா.
2: யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு உருவத்து குத்துற, தண்ணி வந்துருச்சே ஆத்தா.
1: ஆத்தா உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: எஸ் கமன்,
1: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
0: ப்ளீஸ். தேங்க் யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா,
0: ஜனனி எந்தன காரணம்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் இடத்து பறஞ்சில்ல.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் எங்கிட்ட பறையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறேன்.
1: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலயும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்போ ஜாப் ரிசைன் செய்து போயிடு.
3: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க
2: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அத அறியல. ஜனனி மாத்திரம் அவட தாமசிச்சிருந்தோ, அவட அச்சனமையொக்க நோர்த்த் இந்தியிலன்னு பറഞ്ഞു.
2: நோர்த் இந்தியா அட்ரஸ்
3: அது எனக்கு அறியல.
1: நீங்கட பேர் என்ன?
3: ஓமனக்குட்டி.
1: ஓமனே, நைஸ் நேம். டேய், நான் பேச பாக்கல, பாத்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே.
3: யாரானே?
1: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு.

0: வணக்கங்க. ஓகேமா,
1: வெளியில போனா காக்கா
2: கொத்திரும்.
0: பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணலாம்னு வந்தேன்.
2: நல்ல வேலை பண்ணீங்க, கண் கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும்.
0: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நான் இருந்திருக்கேன்.
1: முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா?
0: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
1: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
0: ஆமா, ஊர்ல இல்லையா, கடல் சாட்சி இருக்கு.
1: அத எப்படி நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
2: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
0: நீங்க சும்மா இருங்க, அப்புறம் வேற என்ன விசேஷம்?
1: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லையா இருக்குமா?
0: சிவகுழந்து, வெளியூர் சாட்ட போய் காசு கேக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல?
1: நீ சும்மா இருியா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா
3: வேற தம்பி.
1: காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் தெரியாம காசு அள்ளி விடுறான்.
0: ஏனா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
1: இந்த வண்டி
0: அட பொழப்ப கேட்டனே,
1: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: இல்ல இந்த அம்மனை
1: தரிசிக்கத்தான்.
0: இது அது எங்க தவிழ்காருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு, எந்திரிக்கிறதுக்கு 7 நாளாகும் போட்டுருக்கு. அதான் நான் கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்கார அனுப்ப முடியுமான்னு
1: வந்தேன். உங்க கேட்டு அனுப்பிச்சிருமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவிழ்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா?
0: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுறேன், அது பத்திரமா இருக்கா?
1: என்ன துண்டு?
0: அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான்.
2: என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க, நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, நல்லா தெரியுமா வரேன்.

0: இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா, ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற பாரில்ல, என் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள
0: என்ன? ஏய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாத போட்டிருக்கு, துண்டெல்லாம் போட்டிருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பாண்டி, சல்லி கட்டுக்கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளைய அடக்கிறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஆமா, அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சுட்டு தார் குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்த வேண்டியதா?
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுக்கடா அத.
5: இது காலமா நடந்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதா வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்
4: ஆயிடுச்சு. இவங்க என்ன பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம், வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
1: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டியா ஊத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்கடா.
4: போகடா ஹாஸ்பிட்டலுக்கு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துனே இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: ஐயோ முன்னாடி குத்துச்சு.

அடிக்கிட்டே புல்லு கட்ட தேடிக்கிட்டே.

0: மஞ்சு, அத்தை உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கம சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கேன், பாத்து கால வரதாயி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிட்டா, வச்சு கொடுத்தா.
2: நீயே வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: டேய், ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலமிச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம்
0: சொல்றீங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி, நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவை பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
1: எஸ்,
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார்கோல் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார்கோல ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு, அதாவது ஒசாமா பின் லேடன், இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவன ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார்கோல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். என்ன திமிர் இருக்கணும் உனக்கு?
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாத்திக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
0: பைத்தியமாய ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்?
1: சும்மா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்த அழகிறானோ?

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
2: சந்தேகப்படாதயா,
1: எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: அட, ஒரு வைத்தியர் தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவீங்களா?
2: டேய், தொட்டை இடிச்சு போடுவா, வா அந்த பக்கம்.

0: என்னன்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ எப்படி கிளத்துல காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன். கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தான். ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு. குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா நல்லா பாத்துக்கிட்டே.
3: ஏமா
4: நோதுரா
3: வண்டம்பா.

0: இதோ இவன் தான் திருட சொன்னா என்ன விட்டுடுங்கள.
1: நீயா?
0: நானா திருடல தோற, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னா.
1: நீ பிடிபட்டதும் அவன் ஓடித்தான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
0: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது
1: கேக்குறேன். வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான்.
0: எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி
1: வரக்கூடாது.
0: வேலையாது இனி யாராலும் சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இனி முறை வாசல் பண்ணதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
2: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கடையை பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார் ரொம்ப திட்டாரோ?
1: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார். பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையா இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார் சார்.
2: அவர் சொல்ற நியாயம் இருக்குல்ல? உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குளுக்கு கூலு உத்தர பொம்பளை மாதிரியா இருக்கு.
1: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரமால மாதிரி யார்ட்ட போறான்னு திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
2: என்ன குத்து தொலைஞ்சறாத
0: முதற
2: சார்,
0: நீ கூட வா.
2: ஓகே சார், அக்கா
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: விளக்க மர கீழே போட்டு வா பக்கி. உன்னால என்ன மாதிரி ஆபீசர் இருக்கலாம்? அசிங்கமா இருக்கு. உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன்ல போய் பாட்டுவான்.
1: நான் மட்டும் தனியா போகவா?
2: டெட் பாடி லேடிஸ், நீ லேடிஸ், அதனால நீ தான் போய் பாக்க போ.
1: என்ன சார் நீங்க
2: என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பார்த்தா நெஞ்சில வீர வேணும். நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போடுவோம், தெரியுமா உனக்கே? போ.
1: எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் இன்?
2: ஆமா, டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: என்ன இங்க கூட்டம்?
1: ஏய், ரெண்டு பேர் பேசிக்கிறது உங்களுக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாறியா?
0: இருடா, என்ன உங்களுக்கு பிரச்சனை?
2: டேய், என்ன பிரச்சனை? என்ன உன் வேலைய பாத்து போயா? டேய், எப்படி? டேய் டேய் டேய்
0: அடிச்சனா அடிச்சனா ராஸ்கல். யார் நடந்த யார் வந்து பேசுறான் தெரியல உங்களுக்கு? நாரையலா கால் ரெண்டே வெட்டி போறீங்க. ஜாக்கிரத, பப்ளிக் சண்டை போட்டு டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும், போங்கடா.
1: யாரு நீ?
0: யாரா? டேய்,
2: யாருன்னு கேக்குறானே?
0: சின்ன பகவதிரா.
1: அப்படினா
0: பெரிய பகவதியோட சிசிய?
1: எவன்டா அந்த பெரிய பகவதி?
0: பகவதிய தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு?
2: தலவெட்டியாம்பட்டி.
1: ஏன்டா தலவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா?
0: மச்சனையும் தெரியாது எனக்கு.
1: பிஞ்சுடுமா.
0: என்ன
1: மூக்குல ரத்தம்?
0: வெளியூர் கேள்வி.

0: எனக்கு தெரியாது. நீ மட்டும் எங்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த.
1: டேய் டேய் டேய்.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் போல் தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவியமானம் யாரோ பாடிய கானம் போகு நாவிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

0: வாலிபமே தேனிசையே, வாலிபமே தேனிசையே.
1: என்ன பண்ற?
2: என்ன சரி, நான் வேலை
1: செய்யறேன்.
2: என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல? என்ன
1: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
2: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
1: அட இருப்பா, நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்ன தம்பிங்கிற ஒரு படம் 175 ஓடிட்டு இருக்கு.
2: ஆமா, நம்ம பிரபு படம்.
1: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டிடணும்.
2: என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
1: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனால்
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க?
1: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
2: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
4: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
4: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க.
2: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க?
4: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ண.
1: என் பேர் முத்துராஜலேஷன். உள்ள போங்க, உள்ள போங்க. தருவாங்க மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
2: நீ வேற கை குட்டி எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டு கேக்குற.
1: அப்ப உட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
2: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
1: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
2: ஏ,
1: ஆனாது எவன்பா விரல மாட்டிட்டா அசிங்கம் மாதிரி?
2: ஆதார
5: தொழிலதிபர் அவர்களே,
1: எவன்டா தொழிலதிபர்? சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அதடா நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
5: சாந்தி தேவி அவர்களே, வருக வருக.
6: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
2: கேட்டியா, இப்படி மாட்டி விட்டிய,
1: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
2: ஐயோ,
1: ஆனதாகி போச்சு, விடு, புரிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடுவோம்.
2: நான் வரமாட்டேன்.
1: ஓ, நல்ல நேரம் பார்த்து
2: நான் வரமாட்டேன்.
1: இல்லைங்க, அது நான் இல்லைங்க.
2: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
1: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்கு நினைச்சுக்கிட்டேன். இது வேறையாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ.
2: அண்ணா, உங்களுக்கு கூப்பிடுறாங்க.
1: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ.
4: அதை நீங்களே வச்சுக்கங்க, எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
2: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க,
4: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
2: என்னப்பா முடிஞ்சு போதாங்க எனக்கு மோதலாம். அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: வஞ்சி மலர் கொடி வந்து விழுந்தது மாவினில் பூத்தது முல்லை காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே வளரின் பக்கிளையில்

0: கபாலி, கபாலி சோரா, அண்ணே வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்டு மணி நேரம் காத்துட்டு
1: இருந்தேன். சின்ன தம்பியா பாத்து நீங்க பெரிய தம்பி
2: ஆயிட்டியாப்பா.
1: இருக்கும்பா.
2: என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகிலாம் வாசிக்கிறீங்களா?
1: சிங்கர்னு சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
2: ஓஹோ,
0: டேய் என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு?
1: அதை என்ன கேக்குற அண்ணே? சென்னை நினைச்சு அரக்குணத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எரிச்சல ஆகி போய் ஒரு காரை வாடகை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டே. திருவள்ளூர் வந்தோம்னா டமான் ஒரு லாரில கொண்டு விட்டாங்க. பொழைச்சு பாக்குறேன், காரு கண்ணாம்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்டவளுக்கு அவிஞ்ச கண்ணு.
0: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
1: அதுக்கப்புறம் என்ன? திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரே.
2: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்ததுங்க? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. என்ன சித்த பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்.
1: அதான் அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க.
1: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லெக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க, நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
0: உண்மையாவே நீ கிரேட்டர் கபாலி.
1: பாதி பேரை சொல்லாதே.
0: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ, அதுவும் இல்லன்னு
0: பின்ன என்னதான உன் பேரு?
1: கபாலி
3: கான்.
1: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பாத்துக்கிட்டு என்னுடைய உயிர் நண்பர் ஜாபர் கால் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு சந்திச்சான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி.
1: இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் பெறலாம் சொல்ற நீ?
2: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
1: மகனே, பாம்பேல இருக்க ஷாரு கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்த்த கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவளுக்கு பிரமசு. அவனுங்க எல்லாம் படத்துலதான் டானு. உன் சித்தப்ப நெஜத்திலே டானு, தெரியுமா?
2: தெரியாது.
1: ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்க பத்துறானே.
0: என்ன
2: இஞ்சி
1: கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வரதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க. மரியாதையாங்க சரி, உங்க ஆசை எது கெடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
3: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாத. போங்க போங்க
4: போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்.
3: வாங்கம்மா.
4: போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
3: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு
4: இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
3: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
3: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
3: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல்ல அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
3: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய் இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
4: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் சார், விஸ்வநாதன் சார்க்கு எல்லாமே நீங்க தானா சார்?
4: எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரிது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
4: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு
0: தெரியுது. ஐயோ ஐயோ,
4: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சா சிரிக்கிறீங்க? இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாத வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு.
4: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
4: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
4: ஆமா
0: Tamil asalna well, how to say in Tamil exactly? I don't know how to
4: Tamile varalaye
0: vela illadavanu solalam.
4: Vela illen solradhukku ivula bandava? Appa vela kedachiruchna ivula banda kaatuvani?
0: Adu kedikira velaye porthu
4: niruthu. Pidi pakka, unakku romba mela irukku. Po pogiralla varra. Enna look?
0: Neenga thane paaru. Neenga
4: maradi varra.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பாக்க முடியாது.

நீ வேலைக்காரப்பையா இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும் இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும் அப்ப முதலாளி தானே ஐயோ இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா ஆமா அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே அவர் வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான் ஆமா ஒரு சம்பளம் பாக்கி எவ்வளவு சம்பளம் பாக்கி டேய் பாக்கிட்ட எல்லாம் அங்கேண்டா கை விடுற பாக்கிட்டு இங்க இருக
இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு, அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்ட்டு கேக்க? அந்த குடும்பம்
0: துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்விக்கு மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமாண்ண.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாதிக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காய். எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்கிறா அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃபிராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: மேக்ரான்? மேக்ரானா? அங்க கக்கூஸ் வேலை தானே
0: பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடாதப்பா.
1: உனக்கு ஒட்டகத்தியா கழுவுனா இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுங்கறல்ல?
0: இதுக்குமே இப்படி பார்த்தா தள்ளறது?
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கி தானு? இத பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லை ஆயிடுச்சு.
0: அப்படியா? எப்பப்பா
1: முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரஸ் பா.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண
0: போற? வேற டிரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீல?
0: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா
1: பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப?
0: கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு.
1: அப்படிதான் சொல்லு. போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எதுவும் சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாஜி கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ள போய் பேசலவா?
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலை நான் கீழே போடலாம்.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: முடிஞ்சா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர்
1: சார்? சைடிஸ்ட் என்ன வேணும்?
0: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா கிராக்கியானு
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு அழைச்சிருக்கனால அது எந்த காலம் எவனு கேத்துறீங்க? குடுக்கிற காலம் திண்டு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலாம் நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்காத கட்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சு வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டா.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானுடைய வலது கால நொறுக்கி விட்டு போனானோ அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன் இது வலது காலா இடது காலான்னு, தெரியாமட்டு போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா மச்சா? தம்பி தம்பி தம்பி மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நடு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. இங்க பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழந்துருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

வரும் துன்பங்கள் வருகையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே நாட்டில்

0: அழகி, இந்த அறிக்கை போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்று அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46ங்க.
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல கானாடு காத்தா.
2: கானாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்னல, 26 36 46.
2: ஹலோ, கானாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: இருக்கா அக்கா? கீழ்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு போயிட்டா சொன்ன, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா. அதான் பண்ண, 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல இருந்து போன் இருக்கு, இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாளுல கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவுல?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: ஓ, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
0: இது எங்க அக்கா மாதிரி தான்.
2: சரி சரி, கூப்பிடுங்க.
0: ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பார்த்தா ஆத்தா, உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளேயே இருந்தேம்மா. என்ன பார்த்தாம்மா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா, அந்த கருப்பியா இருக்கா, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிங்கிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருக்கு 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன் நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா, இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழியும் சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க. என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறக்குங்கன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி, வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது?
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பர்,
0: கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறேன் உங்ககிட்ட.
2: அது போடாம எப்படியா
3: பேசுறேன்?
2: கொஞ்சம் கேளுங்கயா, போன் பண்ணணும்னு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போனை போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா. என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு அருவால் எடுத்து வெட்டறாயா?
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர்ங்கறா?
0: ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோடு நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டலனா? உண்ட கேட்டலா? என்ன நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொன்ன, அதனால ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல கானாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவரம் கடனமா பேசிக்கிட்டு இருக்க? கோடு நம்பர் நான் இருக்கே தெரிஞ்சுக்கிறேன்.
3: இல்லப்பா,
0: நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: வேணுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ, ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிட்டியா?
1: எஸ்
0: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
0: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
0: சரி, அந்த பொண்ணை மீட்
1: பண்ணிட்டியா? இல்லடா.
0: அவளோட போட்டோவது பார்த்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
2: மாப்ள நேர்ல முக்கியம் இருந்தா என்னடா
0: பண்ணுவ? போட்டோண்டா பாம.
2: அதேதான்
0: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக் மாப்ள.
3: டேய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
0: டேய், அந்த பொண்ணு பாரு.
3: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை குடுக்குற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி, சூப்பரா இருக்கால. மாப்ள, இப்ப என்ன பண்றது?
0: குட்டையை கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்ன பண்றது? டேய் டேய், கரும புடிச்சவனே, மரிய ரெடி ஆகிட்டு இருக்க?
2: யோசிச்சுட்டு இருக்க, சுத்தி வா.
3: இருக்கீங்க?
0: ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா நான்
3: நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. ஏ பாடி போல கமலி.
0: என்னடா பண்ணுறேன் சொல்றா கமலி? என்னாச்சு?
1: உண்மையா இருக்கும்ன்றதுக்காக சட்டை மாத்த மேட்டர்ல
2: சொல்லிட்டுடா.
1: கமலி கமலி கமலி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கமலி கமலி கமலி, சாரிப்பா சாரிப்பா, என் ஃப்ரெண்ட் சொன்னான் தெரியாம கேட்டேன்.
3: அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல?
1: அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல.
3: என்ன ரீசனும் சொல்லாத, இன்னையோட உனக்கு எனக்கு முடிச்சு போச்சு.

0: பசித்து வாடும் மக்கள் பயிருகது. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது?
1: கத்தி
0: இல்ல,
1: போடாதி
0: இல்ல,
1: வீட்டு
0: இல்ல,
1: அது இல்லையா?

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்ட்?

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கைய நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்கா போடுது?
4: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சந்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இறியா, வெளியே படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: நாள் அவன் அவுட் டோர் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும், எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கல்யாணம் எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாச்சிட்டு போயிட்டு இருப்பமா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீதான் என்னைய காப்பாத்தணும்.
1: ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்க தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
0: வழியாரு வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே. குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விரைவு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா.
0: போடா மொட்டப்பழா.
2: ஏய், 100 ரூபாய் தரல,
0: குத்துல
2: தலை கோயிலுக்குள்ள போயிடும்.
0: என்னயா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இரியா இரியா கையடியா கையடியா, இந்தயா இந்த போயா
2: போட்டா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்பா நோப்பா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே?
2: உன்னை படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ,
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: போடி போடி போடி ஃபுல்ல.

0: பாட்டிங்க பாத்தியா? இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்னடா ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மண்ண சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலாம் பார்த்தா விட மாட்டேங்குது பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
2: சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது.
1: ஆமா, அங்க போய் பார்க்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பார்க்கணும். அதான் நம்ம கல்ச்சர். வா போ,
1: வா போ.
3: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும். போ.
0: என்னடா அடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
4: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, எனக்கு மகனும் இல்ல. போடா.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அதை நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
3: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
3: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
3: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாது சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
5: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு இடிக்கும்.
1: சாமி, பள்ளிக்கூடத்தை இடிக்கணும் சொல்றிய, நீ நல்லா
0: இருப்பேன். டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
4: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன் டாடி?
4: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்துனா ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
4: சாத்தப்பன் தான்
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
3: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
3: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: வரக்கூடாது. ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: வந்தாங்க.
2: என்னது
1: இது? தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டு இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டீங்க.
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கி கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டைலாக்டா ஏன்பா? அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார்? நீங்க கொஞ்சம்
0: வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்.
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சு பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை தானே இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடாடாடாடாடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா?

0: மாப்பிள்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்பிள்ள, நானும் தேட எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்பிள்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதுல மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடியை போட்டு கவர் பண்ணு.
0: மாப்பிள வந்துடா. மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாண்டா, கொஞ்சம் மாச்சு கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி விக்க போறேன்?
0: என்னது லேகியம் விக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் இது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடன் நடத்துறீங்க, எது இடையில இல்லன்றாங்க.
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரிகார்டர் இப்ப யாரும் யூஸ் பண்றல தெரியுமா?
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: நக்கீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீகல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்பிள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
0: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
1: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

நான் இல்லை கவிதை பாட என்ன சொல்லி

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தர பயம்ல ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சோ நாளைக்கு ஒன்னு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை ரொம்பதவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா
1: என்ன?
0: நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க? மனசுக்குள்ளேயும் இங்கேயும் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, அங்க போய் அதை தொடக்கிறேன். ஒரு தடவை அடிச்சா பயந்துரும், நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
2: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியா? அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க. என்ன முட்டையை விட்டுக்கிட்டு மறுபடியும் இங்கே பாக்குறான்? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
3: சரி வராது. இந்த பாப்பா எந்திரியா நீங்க?
0: இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ.
3: இந்த ஜகம்லாம் இங்க வேணாம்.
0: நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க?
2: என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா?
0: வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை பே வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா?
2: பொறாம லைட்டா

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்னை உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வர்றேன்.
0: ஆபீஸ் தீ புடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்குதே சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில் கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில் கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது. அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட் சார், நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ். இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர். ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ, எம்டி
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம் திருகிடம்.

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாருக்கு? இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: இன்னைக்கு இடிச்சோன கிரன சுத்தறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். ரீசெண்டா முடிச்சுக்க.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண்ணி எமைக்கிறது
1: என்னது?
0: என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஓடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் முழுக்கிறாரு. லீவா இருக்கணும் எனக்கு.
1: லீவை போடு, போடு லீவை.
0: லீவ் போட முடியாதா? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா.
1: ஏதோ ஏரியா.
0: ஏரியாக்கு வாயா நீ.
1: ஏரியா சொல்லு.
0: ஏரியா வழியாமா வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய்,
1: ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லு. போடா
0: நீயா கண்டுபிடிச்சு வாடா. என்ன சொல்லி விடா?
1: ஏய்,
0: உன்னை கண்ட கண்ட பாக்கல பேரை பாத்துக்கறேன்.
1: ஏய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யாரு கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். ஏ போலாம் செல்வம்.
0: ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு வீடு திரும்பறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: யார் ஸ்பீக்கிங்? இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா.
1: அதான் வந்துட்டன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனு இக்கூல மைண்ட் பண்றானே. மதியம் 3.
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் அப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன். சொல்லிட்டு போ.
0: எங்க வந்து
1: சொல்லு.
0: என்னது?
1: நீயே சொல்லு.
0: குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு.
1: சரி, அதுக்கு என்ன போ?
0: குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட்
1: பண்றேன். அப்படி
0: என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சு போற வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வந்துதான் உடனே சொன்ன இடத்துக்கலாம். அப்ப சரி வந்து பிரிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ
2: என்ன
0: அந்த பொம்பளை என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த.
0: வீடு பார்க்க வந்தவன? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு, அளவு வச்சு வடிக்க பாக்குற.
1: சும்மா ஒரு டைம்
0: பாஸ்.
1: ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூட டிராவல் பண்ண. இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மயாய், என் மாமி
2: வாடகை.

0: மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றுமில்லை.

0: பில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு
1: சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: பாத் ப்ரோ.
1: நடனம்
0: சாங்கா
1: பாங்கு
0: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகெயின் பாங்க?
1: இல்ல சாங்கு.
0: சாங்கு எங்க பாட
1: வாங்க வாங்க
0: என்னன்னா
1: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
0: சரியா புரியலண்ணா.

0: கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்ட குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
1: வண்டியை. பர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
1: போனது யாரு?
0: பஜாஜ்.
1: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற?
1: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு.
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
1: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
1: மறக்காம சொல்றியா?
0: சரி.
1: பஜா
0: அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
2: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
2: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
2: டோடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டன அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
1: டேய் மச்சான், நீ எங்கடா? எங்க படம் பாக்குவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
1: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
1: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.